ஸ்ரீயாசுவோதிய பிராஜ்ஞசுக ஸ்ரீயம் தர்ம சந்தானோத்தம் யாத்துமில் யக்ஷாங்கம் மாஹிதலை.